மாதவி ஃபில்மசி டாக்டர் லமாபம் கமல் சிங்கி உபன்யாஸ்தகி எல் பங்க சர்மனா ஃபில்ம் ஒய்னா மியாம்த குதோல் தம்பிக்கிபனி மதங்கதா பீரசி ஃபில்மசி மக்தகி உசா மங்கேஸ்கர் நசக்பா எல் பங்க சர்மன சைரிங்பமதி சகோல் செம்திஜென்றனா சைராங்பை செய்

0: ஹலோ. நசிகே கொய்கி குட் ஆஃப்டர்நூன் லேடிஸ்கி. தரம் அசை தம்சரிப டெலிஃபோன் நம்பர் அசி மியாங்கி மஃபம் தங்க ஹன நிங்ஷிங்ஜகே தம்சரிப நம்பர் டி 8798032 93. ஹலோ ஹலோ
1: ஹலோ
0: குட் ஆஃப்டர்நூன்.
1: ஹலோ
0: தபிப்ரா. ஹலோ
1: ஹலோ
0: தபிப்ரா. ஹோசிட்டி தபிரபுரம் திங்கியூனி. ஹோய் ஹோய் குட் ஆஃப்டர்நூன். கனாய் பிரபனோ நசி அஹன் பகோல டராம் நோக் செரி ஹைவியு. லுக்ராம் ஓங்பி தம்யந்தி ஹபிபனிகோ.